0: அது சரி சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: ஏட்ட மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கிகள் தூக்கி கட்டிய போரின் காரி நாங்கு சீறி பயணம்
0: ஜோக்கி எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க பெரிய பஞ்சர்
2: பெரிய டேஞ்சர்
0: பட்டணம் போட்டி கட்டணம் சொன்னாவாட எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா.